சனி தப மகரித நாதிரும் தனனும் தரதனி நாதிரும் நாதிரும் நாதிரும் தனனும் தரதனி திருதிருதோம் நாதிரும் திட்டில் நன்